சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை குழுவில் பதிவிட்டு பாடலை கேட்டு மகிழுங்கள். குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8270334191. மீண்டும் 8270334191 என்ற எண்ணின் தனிப்பக்கத்தில் உங்கள் விருப்ப பாடலை பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து சபரி வானொலி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கத்துக்கு தெரிவித்து 1001 என்ற திரைப்படத்திலிருந்து ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்ற இந்த பாடலை விரும்பிய நேயர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வேரக்கேரள முதலட்டம் சலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காகவும், நெல்லை ரெட்டியார்பட்டி தீபகுமார், அசோக்குமார், பொன்மதி, அக்கா செல்வி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் 1001 திரைப்படத்திலிருந்து

0: உங்களி சீக்கிரமே இந்த தீவு சொற்கவரி ஆகிவிடும் போல இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் இல்லை. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அருமையான ஒரு அட்டகாசமான பாடல் ஒலிச்சென்றது. ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேசந்தங்கள் தென்காசி மாவட்டம் வீரகேரளம் திருவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன், ரெட்டியார்பட்டி தீபாகுமார், பொன்மதி அசோக்குமார், அக்கா செல்வி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த அருமையான ஆட்டகாசமான பாடல் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக வழிச்சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி தெரிவித்து மற்றும் கேட்டு ரசித்த நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்றும் மாற்றற்ற மகிழ்ச்சி. வணக்கம், வாருங்கள். ராமபுரம் மனுஷா அவர்கள் சிறப்பு, மிகச்சிறப்பு என்ற பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா பேஷ் பேஷ், அற்புதம், நன்னா இருக்கே என்று பாராட்டியுள்ளார்கள். மற்றற்ற மகிழ்ச்சி. சொலைச்சேரி தென்காசி மாவட்டம் வீரகேரளம் திருவட்டம் சொலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். பாடல் சூப்பர் என்றும் மற்றற்ற மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள், அடடா இப்படி அசத்துறீங்களே என்று அசத்தி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியுடன். ராமபுரம் அனுஷா அவர்கள், பாடலை கேட்ட நெஞ்சத்திற்கு பொன்னாடை போர்த்தி பரிசும் வழங்குகிறார்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் நேர்சங்களே. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார்கள். டி எம் சௌந்தரராஜன் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், மகிழ்ச்சி. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் இணைந்துள்ளார்கள். நல்ல கருத்துள்ள அருமையான பாடல், எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும், ஏன் என்ற கேள்வியை, ஆனால் பதில்தான் வராது. பாடல் பாடல் தேர்வு செய்த தூண்டு பாடல் பாடல் தேர்வு செய்ததற்கு சூப்பர், நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. எங்களுக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் தெரியாது. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் வேண்டும் என்று நிகழ்ச்சி வணக்கம் ஐயா, வாருங்கள், மகிழ்ச்சி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் ஒழித்த

சூப்பர் சிறப்பு நிகழ்ச்சி இருக்க வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. கரூர் மாவடியான் கோயில் பகுதியில் ரகுபதி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். முருகரை கண்முன் கொண்டு வந்து சிறப்பு வணங்குகிறேன் ஐயா. வணக்கம் வணக்கம் வாருங்கள். ரகுபதி ஐயாவர்கள் பட்டயம் கொட்டையமாக முருகனை வணங்குகிறார்கள். இதுதான் ஐயா பண்டாரம் என்று சொல்லுவார்கள். இப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தால் சிறப்பு. கோவில்பட்டி அனிடன் ஜோ நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். மற்றும் விதுரா குட்டி சோலைச்சேரி இவர்களும் நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். இருவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் விருப்பத்திற்காக. தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற அழகான ஒரு பாடல், இனிமையான பாடல் கேட்டு மகிழ்வோம்.

மன்னிக்கும் நேயர்சந்தங்களே, அது இசை மட்டுமே வருகிறது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அடுத்த நேயரின் விருப்ப பாடலாக நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்திற்காக காலை நேர பூங்குயில் அம்மன் கோவில் கிழக்காலை என்ற திரைப்படத்திலிருந்து இந்த காலை வேளையில் அழகான ஒரு பாடல் காலை நேர பூங்குயில் கவிதை பாடப்போகிறது, கவிதாவோடு பாடப்போகிறது என்று நினைக்கிறேன். ஐயா அப்படிதானே, பாடுங்கள் ஐயா, ஒரு நாள் பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சியில், காலை நேர பூங்குயில் கவிதாவோடு பாடட்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இதை பாடலை கேட்டு மகிழ்வோம்.

இனிமையான இதமான பாடல் இந்த காலை நேரத்தில் அழகாக பூங்குயில் கூவிச் சென்றது. அருமையான ஒரு பாடல். அம்மன் கோயில் கற்காலை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. விரும்பிய நேர் சொந்தம் நாகர்கோவில் மகேஷ் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயாவர்கள் பாடல் அருமை. ஐ அழகாக சிரித்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் இந்த காலை வேளையில் சிறப்பையா. நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் காலை நேர பூங்குயில் கவிதை பாடும் பாடல் தேர்வு அருமை. அழகான ஒரு பதிவு. நெஞ்ச நன்றிகள். சோலைச்சேரி விஜயரசுமார் அவர்கள் அழகான பாடல் காலை நேர பூங்குயில் கவிதாவோடு பாடுகிறது. ஆம், பாடல் இனிமை என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி. சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அருமையான இனிமையான பாடல் அற்புதம் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ராமபுரம் அனுஷா அவர்கள் அழகான அருமையான பாடலை தேர்வு செய்த மகேஷ் தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்ச நன்றிகள். பாராட்டிய உங்களுக்கும் நன்றிகள். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, பாடல் இனிது, நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை தேர்வு செய்த ஆதுரை நேயர் நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இதோ கவிதை. மும்பையில் பாடுதா ஊருக்கு வந்து விட்டதா என்று தெரியவில்லை. மகேஷ் அவர்கள் காணவில்லை, இன்னும் மும்பையில் தான் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்லை. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கோவை காயத்ரி அவர்களின் விருப்பத்தில் இதோ விடுபட்ட அந்த பாடல் மீண்டும் அவர்களுக்காக. தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் இந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. தீர்க சுமங்கலி என்ற திரைப்படத்திலிருந்து மன்னன் மட்டும் மயங்கவில்லை பாடலை கேட்டு அனைவரும் மயங்கினர். மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்று அழகான ஒரு பாடல். விரும்பிய நேயர் சொந்தம் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், மல்லிகை என் மன்னன் மயங்கும், பொன்னான மலர் அல்லவோ, இனிமையான பாடல். தேர்வு செய்தவர் சகோதரி காயத்ரிக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள், அவர் வெட்கப்படுகிறார், மல்லிகை பரசுராமனையும் மயக்கிவிட்டது என்று நினைக்கிறேன். தலை அசைத்து கொண்டு பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். தனலட்சுமியுடன் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். பார்ப்பதற்கே அப்படித்தான் இருக்கிறது ஐயா, பார்த்துக்கொள்ளுங்கள். ராமபுரம் மனுஷா அவர்கள், ஆஹா ஆஹா, அழகான அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். என் அருமை அம்மா வாணி ஜெயராம் அவர் குரலில் இந்த பாடல் கேட்கும்பொழுது அவர் என் பக்கத்தில் இருப்பது போல் ஒரு பேராசை. இப்பாடலை கேட்டேன் சகோதரிக்கு, கேட்ட சகோதரிக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், நமது அறிவிப்பாளர் விஜய் அன்னைக்கு பிடித்த பாடல். அப்படியா? ஓஹோ, அவரும் மன்னன் மயங்க மல்லிகை சொல்லி வருவார்கள் என்று நினைக்கிறேன். விஜயகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா, என்ன அருமையான அழகான பாடல். பாடலை தேர்வு செய்த கோவி காயத்ரி மேமுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா வாழ்த்து உள்ளத்திற்கு. தென்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, ஆஹா அருமை என்றும் பாராட்டுள்ளார்கள். நன்றி. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், என் விருப்ப பாடலை வழங்கி சிறப்பித்த கணேசன் அண்ணா மற்றும் பாடல் கேட்டு பதிவிட்ட நம் சபரி நேயர் சொந்தங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். அருமையான பாடல், உங்களுக்கும் நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிந்திரநகர் ராமகிருஷ்ணப்பேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்து வணக்கம் ஐயா வாருங்கள். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிந்திரநகர் ராமகிருஷ்ணப்பேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக சொந்தம் 16 என்ற திரைப்படத்திலிருந்து அம்மன் கோவில் தேரழகு, ஆயிரத்தில் ஓர் அழகு. அந்த அழகான பாடலை கேட்டு மகிழ்வோமா நேயர் சொந்தங்களே.

அழகான பாடல், அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணேந்திரநகர் ராமகிருஷ்ணாபட்டியிலிருந்து பிரகாஷ் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல். சொந்தம் 16 என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தங்களே, பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் பரசுராமன் ஐயாவர்கள், பாடலை விட நீங்கள் பண்ணால் அழகாக இருக்க ஐயா, ஏனையா இந்த குசும்பு வேண்டாம் ஐயா, விட்டுவிடுவோம். ஆரணி பிரகாஷ் ஐயாவர்கள், எனது விருப்ப பாடல் வழங்கியதற்கு நன்றி ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். அருமையான ஒரு பாடல் ஐயா, சொந்தம் 16. ஆனால் இப்போதெல்லாம் சொந்தம் எப்படி இருக்கிறது என்றே தெரியவில்லை, எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. நாங்கள் கூட்டு குடும்பமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படியா என்று ஆச்சரியத்தினும் கேட்டால், ஆம், நானும் என் மனைவியும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அப்படி இருக்கிறது இன்று கூட்டு குடும்பம். பிள்ளையார் பாளையம் பரசுராமன் ஐயார்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். அழகான ஒரு பாடல், நன்றி. ராமபுரம் அனுஷா அவர்கள், பாடல் மிக அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள், நன்றி. கோவை காயத்ரி அவர்கள், அம்மன் கோவில் தேரழகு, பாடல் சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள், நன்றி. மற்றும் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் பாராட்டுள்ளார்கள். கோவை காயத்ரி அவர்கள் நெஞ்சாந்த நன்றிகள். சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள், அருமை அழகு பாடல், அழகான பாடல், அம்மன் கோவில் தேரழகு பாடல், இனிமை பிரகாஷ் அவர்களே என்று பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து, நன்றி. கரூர் ரகுபதி ஐயாவர்கள், அம்மன் கோவில் தேரழகை ஏட்டி ஏட்டி பார்க்கிறார்கள் ஐயா, இப்பொழுது அது வராது, நாம் தான் தேர் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும், ஆனால் எத்தனை பேர் வடம் பிடித்து இருப்பார்கள் என்று தெரியாது, நீங்கள் இப்பொழுது தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன், சொல்லிவிட்டு சென்றால் நிறைய பேர் வருவார்கள், பார்த்து செல்லுங்கள், தேரை வடம் பிடித்து இருக்கும்போது என்னையும் கூப்பிடுங்கள் ஐயா, நானும் இருக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல், அருமை மனதை தொட்ட பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து எஸ்பிபி கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் சிறப்பு. கரூர் ரகுபதி ஐயா, இந்த தேரை நாம் இருவர் இழுத்தால் வருமா என்று தெரியவில்லை ஐயா, இந்த உருட்டுக்கட்டை வைத்து உருட்டினால் செல்லும் என்று நினைக்கிறேன், தெரியவில்லை, உருட்டி பார்ப்போம், உருட்ட முடிந்தால் உருட்டுவோம், இல்லை என்றால் நாட்டுக்கட்டையை அந்த உருட்டுக்கட்டையுடன் சேர்த்து வைத்துவிட்டு வந்து விடுவோம் என்று தெரிவித்துள்ளேன். இந்த அம்மன் கோவில் தேரருக்கு கற்பூர தீபாராதனை காட்சி வேறு நடைபெறுகிறது. வாவ் சூப்பர் சூப்பர் ஐயா, சூப்பர் சூப்பர், உங்கள் தீபாராதனைக்கு நெஞ்சாத நன்றிகள். ஆரத்தை தொட்டுக்கொள்கிறோம் மகிழ்ச்சியுடன். ராமபுரம் மனுஷியா அவர்கள், இதுதான் அம்மன் கோவில் தேரழகா, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள், அதுதான் அம்மன் கோவில் தேரழகு. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆம், இந்த அம்மாவுக்குத்தான் அவர் கற்பூரம் காட்டுகிறார், சிபிஆருக்கு என்ன ஒரு பக்தி, அவர் பக்தி முக்தி தான் பட்டயம் கோட்டையமாக காட்சி தந்தாரே, பார்க்கவில்லையா? ஆமாம். மதுரை மாட்டுத்தவணி அழகர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், வணக்கத்துடன், வணக்கம். சலித்து வாழ்வது வாழ்க்கை அல்ல, சலித்து வாழ்வது அல்ல வாழ்க்கை, சாதித்து வாழ்வது தான் வாழ்க்கை, மலைத்து வாழ்வது அல்ல வாழ்க்கை, பிறர் மலைக்க வாழ்வது தான் வாழ்க்கை. எங்களை பார்த்தாலே மலைத்து தான் போவார்கள், அப்படி இருப்போம். அழகான ஒரு கவிதையை தந்த அழகர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள், நன்றிகள் ஐயா. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று வணக்கம் ஐயா வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், அழகர் ஐயாவர்கள் கவிதை சூப்பர், வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், வாழ்த்திய உள்ளத்திற்கு நெஞ்சாத நன்றிகள், மற்ற மகிழ்ச்சியுடன். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநள்ளி கோயில் கொட்டாய் கனகராஜ் ஐயாவர்கள் இணைந்துள்ளார்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநள்ளி கோயில் கொட்டாய் கனகராஜ் ஐயாவர்கள், நமது சபரிமலையில் இன்று காலை 10 மணி முதல் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் நமது நேயர்கள் பாடல்கள் இருக்கின்ற வகையில் பல வண்ண திரைக்காவியங்களை மிகச்சிறந்த முறையில் தந்து கொண்டிருக்கிறார்கள் நமது இளைய இயக்குனர் அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார், நன்றி, நன்றி ஐயா. தீர்க்க சுமங்கலி படத்திலிருந்து பாடல் ஒலித்தது, பாடல் மிகவும் அருமை, சூப்பர், வாழ்த்துக்கள் என்றும், இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் ஒன்று தேர்வு செய்துள்ளார், மற்றும் இப்பொழுது ஒலித்த அம்மன் கோயில் தேரழகு இந்த பாடலும் நல்ல பாடல் தான், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன், என்னையும் மறந்து விடாதீர்கள் என்று பதிவிட்டார். மறக்குமா ஐயா உங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு, அனைவரையும் வருக வருக என வரவேற்று, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக யாருடைய விருப்ப பாடல் என்று பார்ப்போம்.
ராமாபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் விருப்பத்திருக்காங்க. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு புனித அந்தோனியார் என்ற திரைப்படத்திலிருந்து ஆனந்தமானது அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டுகொண்டேன் என்ற இந்த பாடல் கே ஜெயஸ்தாஸ் பாடிய பாடல் ஒலிக்க விடுங்கள் என்று பதிவிட்டுள்ளார்கள். ஆனந்தமானது அற்புதமானது ஆஹா.

இனிமையாக ஒளிச்சென்றது அந்த அருமையான பாடல். புனித அந்தோனியார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், ராமாபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் நிற்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. பகிரியின் பகுதியில் இருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். மதுரை மாவட்ட தவணை அழகர் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, நன்றி நன்றி, வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், ஆனந்தமானது அற்புதமானது, நான் அந்த மருந்து கண்டுகொண்டேன். அழகான பாடலை கேட்டு நிறைய வருடங்கள் ஆகிவிட்டது. பாடல் தேர்வு அருமை. அனுஷாக்காவுக்கு நன்றி, அருமையான பாடல். கேஜேஎஸ்எஸ் குரலில் இனிமை என்று அழகாக பாராட்டியுள்ளார்கள். பாராட்டியவங்களுக்கு நெஞ்சாத நன்றிகள், நன்றிகள். சொல்லச்சேரி விஜயகுமார் அவர்கள், பாடல் அழகு, ஆனந்தமானது அற்புதமானது, பாடல் சிறப்பு, நன்றி மேம் என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். அனுஷா அவர்களுக்கு நன்றி. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா நானும் ஒரு பக்தி பாடல் கேட்டிருக்கிறேன். அப்படியே ஐயா, நிச்சயம் வளமர் என்று நினைக்கிறேன். கவனிக்கவில்லை ஐயா, இதோ வருகிறது. தேன்மொழி முருகன் அவர்கள், கேஜேஎஸ்எஸ் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், நன்றி. பிள்ளையார் பழையம் பரசுராமன் ஐயா அவர்கள், பாடல் அருமை, நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று இதயத்தில் கை வைத்து ஆஹா பாடல் அருமை என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா, உங்கள் நன்றிக்கு நன்றி. ராமபுரம் அனுஷார்கள், என் விருப்ப பாடலை ஒழிக்க விட்டதற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். மற்ற மகிழ்ச்சி, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், தத்துவ பாடல் அருமை, மிக இணைந்த பாடல் என்று பாராட்டினார்கள், நன்றி. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டினார்கள், நன்றி ஐயா சூப்பருக்கு. பிரகாஷ் ஐயர்கள், இதுவரை நான் கேட்டிராத பாடல், மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள், நன்றி சிறப்பு. பிள்ளையார் பரசுராம் ஐயர்கள், உண்மையான வார்த்தை, ஆனந்தமானது அற்புதமானது என்ற பாடலை கேட்டு மெய்மறந்து ரசித்து பதிவிட்டுள்ளார் பரசுராமன் ஐயாவர்கள், அவர்களுக்கும் நன்றி. கரூர் ரகுபதி ஐயாவர்கள், இனியாக்கா என்று ஏதோ புள்ளி வைத்துள்ளார், சரி ஐயா பார்த்துக்கொள்கிறேன். பிறந்த நாளா திருமண நாளா தெரியவில்லை. இன்று எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன், தெரியவில்லை. ராமாபுரம் மனுஷியார்கள், நம் அனைவரையும் விட்டு சென்ற திரைப்பட நடிகர் பன்முகம் கொண்ட பாக்யராஜ் அவர்களுக்கு சமர்ப்பணம் இப்பாடல் என்று ஒழித்த பாடல் அவருடைய பாடல் என்று நினைக்கிறேன், எனக்கு தெரியவில்லை. சிறப்பு. பிள்ளையார்பள்ளி பரசுராமன் ஐயா அவர்கள், பிள்ளையார்பள்ளி பரசுராமன் ஐயா அவர்கள், அழகான பாடல், அற்புதமான வார்த்தை தேடல் என்று பாராட்டியுள்ளார், நன்றி ஐயா, நன்றி சிறப்பு. அழகர் ஐயா அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் பாடல், வரிகள் அருமை, அழகான இசை எம் எஸ் விஸ்வநாதன், அழகான குரலில் கேஜேஎஸ்எஸ், அழகான அற்புதமான பாடல் பாடிக்கின்றார். அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி. மற்றும் மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள், பாடல் மிகவும் அருமை, இது மாதிரி தான் எங்கள் பாப்பா கூட நேற்று போலியோ சொட்டு மருந்தை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆஹா, போலியோ சொட்டு மருந்தை டேஸ்ட்டு பண்ணி சாப்பிட்ட ஒரே ஜீவன் கிருத்திக்ஷா தான் என்று நினைக்கிறேன் ஐயா, சிறப்பு. நாக்கு அடியில் தானே வைத்தார்கள். ஆமாம், மேலே விடுவதே நாக்குக்கு அடியில் விட வேண்டும் என்பது சொல்வார்கள், எனக்கு அவ்வளவு தெரியாது. நான் சொட்டு மருந்து போட்டுக்கொண்டேனா என்று எனக்கும் தெரியவில்லை. பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயாவில், தம்பிக்கு அன்பான காலை வணக்கம், சாப்பிட்டாச்சா தம்பி? 10:40 ஐயா சாப்பிட்டுருப்பார் என்று நினைக்கிறேன், சொல்லுங்கள் ஐயா, சாப்பிட்டு விட்டீர்களா? அழகர் ஐயாவில், அனுஷா சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றி, அருமை பாடல். 1977 முத்துராமன் பாடும் பாடல் என்று பாராட்டினார்கள், சிறப்பையா உங்கள் பதிவிற்கு. தேன்மொழி முருகன் அவர்கள், நம்பிட்டோம் நாங்கள் அறிவன் ஐயா அவர்களின் பதிவிற்கு, நம்பிவிட்டார்கள் நாங்கள் என்று பதிவிட்டுள்ளார்கள், சிறப்பு. நம்புங்கள், அதுதான் வாழ்க்கை, நம்பினார் கெடுவதில்லை, 4 தீர்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநள்ளி கோயில் கொட்டாய், தி கனகராஜ் ஐயாவர்கள், நிகழ்ச்சியில் இடையிடையே நிகழ்ச்சிக்கு இடையிலிடையே நிகழ்ச்சியில் கீச் கீச் என்று சத்தம் வருந்து கொண்டிருக்கிறது, அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் என்று சொல்லி கூறியிருக்கிறார். எனக்கு தெரியவில்லை ஐயா, இப்போது எப்படி வருகிறது என்று கூறுங்கள். கீச் கீச் என்று வருகிறது என்று கூறியிருக்கிறார், தொண்டையிலே கரகரப்பு என்று நினைக்கிறேன், அதனால் அந்த கீச் கீச் என்றா தெரியவில்லை, இல்லை இணையத்தில் பிரச்சனையா தெரியவில்லை, சொல்லுங்கள், முடிந்தால் சரி செய்து விடுவோம். சபரி வனொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் காலை 10:42. இந்த நிமிடத்தில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது ராசுக்குட்டி என்ற திரைப்படத்திலிருந்து அடி நான் பிடிச்ச கிளியே என்ற இந்த பாடலை
ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் விருப்பத்திற்காகவும், சோலச்சேரி தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ் மகி, பிரித்திகா, அலெக்சா இவர்கள் விருப்பத்திற்காகவும், ராசுகுட்டி திரைப்படத்திலிருந்து அடி நாம் பிடிச்ச கிளியே வாசமுள்ள வெளியே.

இதமான இனிமையான ஒரு பாடல் ராசுக்குட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தென்றது. விரும்பிய நேர் சொந்தங்கள், திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களின் விருப்பத்திற்காகவும், சோலைச்சேரி தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரித்திகா, அலெக்சா இவர்கள் விருப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல், அருமையான ஒரு பாடல் மென்மையாக பாடிச்சென்றது. கேட்டு ரசித்தும் நேர் சொந்தங்களே, கேட்டு ரசித்த பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் கே பாக்யராஜ் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு அருமை ஐயா, அருமை. பிரகாஷ் ஐயார் உள்ளித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து, இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. சோலைச்சேரி விஜயகுமார் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், அவர்கள் பாடிய பாடல் என்றும் நன்றி. அறிவழகன் ஐயார்கள் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்களை நலமண்ணா சாப்பிட்டாச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று ஒரு பதிவு. ஐயா சாப்பிட்டீங்களா, நீங்கள் சொல்லுங்கள் ஐயா பதிவில். பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயாவர்கள் பாடல் செம என்று சிறப்பான ஒரு மென்மையான ஒரு நடன காட்சி ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். தரியில் கை நாடா, ஆமாம், அப்படி செல்வது போலே இருக்கிறது ஐயா உங்கள் நடன காட்சி. இங்கும் அங்குமாக அந்த கையை, அந்த நாடா அந்த பக்கம் இருந்து வந்தால் எப்படி இருக்கும், இந்த நாடா அந்த பக்கமிருந்து போனால் எப்படி இருக்குமோ, அப்படி மென்மையாக கையை அசைத்து ஆடிக்கொண்டு இருக்கிறீர்கள். சிறப்பு. கரு ரகுபதி ஐயாவர்களுக்கு பசி எடுக்க ஆரம்பித்து விட்டதா என்று தெரியவில்லை. ஐயா என்ன ஐயா இது, பார்த்தவுடன் நாக்கில் எச்சில் ஊறுகிறது ஐயா. பார்க்கத்தான் முடிகிறது ஐயா, சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன், விட்டுவிடுவோம். ராமாபுரம் அனுஷா அவர்கள் இப்போது ஒழித்து கொண்டு இருக்கும் பாடத்தில் பாக்யராஜ் அடித்த படம்தான் சனிக்கிழமை இதயராக நேற்றில் இந்த பாடல் மலம் வந்தது என்று பதிவிட்டார்கள். சிறப்பு. அறிவழகன் ஐயா அவர்கள் நாம் பிடிச்ச கிளி, எத்தனை கிளியடியா பிடிப்பது, ஒரு கிளி பிடித்தாலே எங்களுக்கு இங்கே இடுப்பு வலி கைகால் வலியெல்லாம் வருகிறது, நீங்கள் கணக்கில்லாமல் கிளியை பிடித்து வைத்துள்ளீர்கள், இதற்கெல்லாம் எப்படி உணவு கொடுப்பது என்று எனக்கே தெரியவில்லை. ராமாபுரம் அனுஷா அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயப்பா அவர்கள் பாடிய பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் 1992 வந்த படம், அழகான பாடல் வரிகள் கவிஞர் பஞ்சு அருணாச்சலம், அழகான இசை இளையராஜா, அழகான குரலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அருமை, நன்றி வாழ்த்துக்கள் ஐயா என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார்கள். அருமையான ஒரு பாடல், உங்களுக்கும் நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் நானும் நன்றி சொல்கிறேன், எனக்கு நன்றி நன்றி, உங்களுக்கும் நன்றி. மற்றும் சாப்பாடு மேல் கண் வைக்காதீங்க, அவர் அந்த அம்மாவுக்கு வாங்கி வச்சுருக்காங்க. எந்த அம்மாவுக்கு வாங்கி வச்சுருக்காங்க என்று தெரியலையே, ஒரு ஃபிகர் ஒன்று வருமே அதுவா, அதுவும் சாப்பிடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கனகராஜ் ஐயாவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநல்லி கோயில் கோட்டை தி கனகராஜ் ஐயாவர்கள் ஐயா எப்படி இருக்கீங்க, வீட்டில் அனைவரும் நலமா, நாங்கள் எங்கள் அனைவரும் நலம், நலம் நலம் அறிய ஆவல், நிகழ்ச்சியில் நானும் இணைந்து பாடலை கேட்டு இப்போதான் உணவு அருந்துகிறேன், சாப்பிட்டு கொண்டே கேளுங்கள் ஐயா, நீங்களும் வாருங்கள் உணவு அருந்தலாம். நிச்சயமாக வருகிறோம் ஐயா, உணவு அருந்துவோம், அதற்கு முன் உங்கள் பாடலையும் கேட்டுக்கொண்டே அருந்துங்கள். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக உள்ளத்தில் குழந்தையடி, உள்ளத்தில் குழந்தையடி என்ற இந்த பாடல் மம்முட்டியை தோளில் வைத்து மடத்திறக்க போகிற மச்சான், ஆஹா, மம்முட்டியை தோளில் வைத்து மடத்திறக்க போகிற மச்சான் இந்த பாடலை தாருங்கள் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநல்லி கோயில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல்

ஒலித்து ஓய்ந்து சென்ற அந்த அழகான அருமையான ஒரு பாடல், உள்ளத்தில் குழந்தையடி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. ஒரு பசுமை புரட்சி, ஆம், விவசாய புரட்சியே செய்து விட்டார் இந்த பாடலில் மடையை தறக்கச் சொல்லி. அழகான ஒரு பாடலையா, எங்கிருந்து தேர்வு செய்தீர்கள் என்று தெரியவில்லை, சிறப்பு. உங்கள் உள்ளமும் குழந்தை ஐயா என்பதை தெரிவித்து கொண்டு பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், ஒழித்த அந்த பாடல் விரும்பி நேர் சொந்தம். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநெல்லி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் ஐயா நிறுவனத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது, உள்ளத்தில் குழந்தையடி என்ற திரைப்படத்திலிருந்து. என் விருப்ப பாடலை தந்தமைக்கு மிக மிக நன்றிகளும் கோடி கோடி வாழ்த்துக்களும். இந்த காலை நேரத்தில் உங்களுடன் உங்களுக்கு அன்போடு பண்போடு பாசத்தோடு காலை வணக்கத்தோடு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று போல் என்றும் வாழ்க, என்றும் நலமோடும் வளமோடும் உடம்பு ஆரோக்கியத்தோடும் இன்று இருங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருக்குறளி கோவில் கொட்டாய் தி கனகராஜ் ஐயா. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஐயா. இது முதல் மரியாதை சந்தேகம் இல்லை, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இன்று போல் என்றும் சந்தோஷமாக இரு, இன்று போல் என்றும் சந்தோஷமாக இரு என்று சொல்கிறார்கள் ஐயா. பிறந்தநாள் என்று இது போன்ற நாள் என்று இன்று சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும் ஐயா. ஆனாலும் அந்த வார்த்தை ஏன் வருகிறது என்று தெரியவில்லை. இது சரியா தவறா, குறிப்பிடுங்கள் நேயர் சொந்தங்களே. பிறந்த நாள் என்றோ மற்ற நேரங்களில் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக இரு என்று சொல்கிறார்கள். இன்று அவர் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாரா என்று எப்படி தெரிந்து கொள்வது? எதற்கு அந்த வாழ்த்து என்பது எனக்கு சிறிது சந்தேகமாக இருக்கிறது. தெளிவுபடுத்துங்கள் நேயர் சொந்தங்களே. தெளிவுபடுத்துவோருக்கு 1000 பொற்காசுகள் முன்பு கொடுத்தாற் போலே கொடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒலித்த பாடலுக்கு, இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நம் நேயர் சொந்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றியை தெரிவித்துக்கொண்டு அழகான பாடலை எப்படி செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, வயலுக்கு செல்கிறேன் நெல் நாற்றுக்கு உரமிட போகும்பொழுது இந்த பாடல் ஞாபகம் வந்தது, அதனால் இந்த பாடலை தேர்வு செய்துள்ளேன். நன்றி தெரிவித்தார் சிறப்பையா. உங்கள் பணி சிறக்கட்டும். நன்றி. அருமையான பாடல் தேர்வு, மகிழ்ச்சியை அளிக்கிறது. மற்றும் குழுவில் பதிவிட்ட நேர் சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், பதில் மட்டும் ஒழுங்காதாங்க வருது. ராத்திரி பாட்டு பாட சொன்னதுக்கு அப்போ போனாங்க, இப்போ தான் வந்து. ராத்திரி பாட்டு பாட சொன்னதுக்கு அப்போ போனாங்க, இப்போ தான் வந்திருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா என்று தேன்மொழி.

முருகனவர்கள் அடடா அடடா இந்த பாடலை கேட்டு அதிக வருடங்கள் ஆகிவிட்டது. பாடல் தேர்வு அருமை, வாழ்த்துக்கள். ஜானகி அம்மா குரல் இனிமை அருமை, பாடல் சிறப்பானது என்று சிறப்பான ஒரு பாராட்டு. நன்றி உங்களுக்கும். காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள், வாவ் சூப்பர், இதுவரை கேட்டிராத பாடல், அற்புதமான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா உங்கள் வாழ்த்துக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள், சபரி ஓனலில் பாடலை கேட்டுக்கொண்டு மகிழ்வுடன் இருக்கிறோம். ஆஹா, எப்படி ஒரு அழகான ஒரு பதிவு. நன்றி நன்றி தென்மொழி முருகன் அவர்களுக்கு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், பாடல் சிறப்பு என்று பாராட்டினார்கள். நன்றி. ராமபுரம் அனுஷா அவர்கள், ஆஹா என்ன ஒரு அழகான வரிகள், கேட்பதற்கே அழகு அழகு அழகு, சூப்பரோ சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. ரகுபதி ஐயா அவர்கள், என்ன படம் இது என்று வினா ஒன்று எழுப்பியுள்ளார். ஐயா, உள்ளத்தில் குழந்தையடி, உள்ளத்தில் குழந்தையடி என்ற இந்த பாடல், நீங்களும் குழந்தைதான் ஐயா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், ஆஹா அருமை என்றும், பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள், பாடல் சூப்பர் என்றும், தென்மொழி முருகன் அவர்கள், உள்ளத்தில் குழந்தையடி என்ற இந்த பாடலின் படம் என்றும், விஜயாஸ்குமார் அவர்கள், எஸ் ஜானகி வாய்ஸ் சூப்பர் என்று கைதட்டி பாராட்டினார்கள். நன்றி. மதுரை மாவட்டத்தவணி அழகர் ஐயா அவர்கள், கவிஞர் ஏ மருதகாசி அவர்கள் பாடல் அழகான இசை, சங்கர் கணேஷ் அழகான குரல், எஸ் ஜானகி பாடல் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. உள்ளத்தில் குழந்தையடி என்று அவர் வைத்திருக்கும் அந்த கேசட் தட்டின் மேல் முகப்பு இது, உள்ளத்தில் குழந்தையடி என்று சிறப்பு. அறிவழகன் ஐயாவில், மம்முட்டியை எடுத்து மடை திறந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும், நிச்சயமாக சிறப்பு ஐயா, அதற்காக கேரளா சென்று விடாதீர்கள். பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள், இந்த மாதிரியெல்லாம் எப்படி ஏன் கேள்வி கேட்குறீங்க, உங்களால் மட்டும்தான் முடியும் என்று பிள்ளையார்பாளையம் பரசுராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். என்னையா இது? ஆம், இப்போது கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு தெரியாது ஐயா, இங்கே தேர்மொழி முருகன் தான் அவர்கள் சொன்னார்கள். ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று, அதனால் தான் கேள்வி கேட்டுவிட்டேன் ஐயா, மன்னிக்கவும். விஜயாஸ்குமார் அவர்கள், மிமிக்ரி அருமை, ஐயோ மிமிக்ரி என்ன என்று தெரியலையே. அறிவகன் ஐயா அவர்கள், இயக்குனர் சினிமாவில் சேர்த்து விட்டுடலாமா? ஐயோயோ, ஏன் ஐயா, அது நன்றாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஏற்கனவே ஓரிரு தியேட்டர்கள் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, தென்காசி மாவட்டம் வீர கேரளம் புரட்டம் சொலச்சேரி, விஜய் அஸ்மார் அவர்கள் விருப்பத்திற்கும், ராஜா விஷ்ணு பிரியா அரியரசுதன் வினோதன் நிஷாத் மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும், மற்றும் விதிராக்குட்டி கோவில்பட்டி அனிடஞ்சோ இவர்களுக்காகவும் இந்த பாடல். படம் மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து. மனைவி அமைவதெல்லாம், பொதுவாக மனைவிமார்கள் கணவனை பற்றி தான் பாடுவார்கள். இவர்கள் மனைவியாக இருந்து கொண்டே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் என்றால், இவர்கள் அமைந்தது இறைவன் வரம் என்று இவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். இது என்ன ஒரு கொடுமை பாருங்கள், அவரை கேட்டால்தான் தெரியும் இவர்கள் அமைந்தது இறைவன் வரமா இறைவன் சாபமா என்று. எனக்கு என் வம்பு, நாம் பாட்டை போட்டு விடுவோம்.

விரும்பி கேட்டவர்கள் குடுவாஞ்சேரி கோபால், புதூர் சுந்தரம், கரூர் காமாட்சி, விம்கோ நகர் ராமன், பெரம்பூர் ராமன் முருகன் நண்பர்கள், மயிலாப்பூர் சுகுணா, ஸ்வர்ணா, அபர்ணா மற்றும் சாந்தோம் விஸ்வநாதன்.

0: ஹலோ ரேகாவா, ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சினிமா ப்ரோக்ராம் வேணாமே, என்ன கோமா?
1: ஓவர் டைம்னு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க.
0: தேங்க்யூ.

ஆம், எனக்கும் மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான். நிச்சயமாக அந்த அழகான பாடலை விரும்பிய நேர்சந்தம், தென்காசி மாவட்டம் வீரக்கேரளம் புதுவட்டம் சோழச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் விருப்பத்திற்காகவும், ராஜா விஷ்ணு பிரியா ஹரிஹரசுந்தன் வினோதினி நிஷாந்த் விதிராக்குட்டி கோயில்பட்டி அனிடஞ்சோ மற்றும் சாவரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கரூர் மாவடியான் கோயில் ரகுபதி ஐயா அவர்கள் ஏனென்று தெரியவில்லை, இதோ பாருடா என்று சிரித்து கொண்டு இருக்கிறார். அட்ரஸக்கு அட்ரஸக்கு அட்ரஸக்குவா என்று தெரியவில்லை, கவுண்டமணியின் வசனம் சிறப்பையா, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், அவர்கள் மகிழ்ச்சியுடன் இரு என்று சொல்லும்போது தான் நமக்கு நிறைய சோதனைகள் இருக்கும், அதையெல்லாம் வென்று அவர்கள் வாழ்த்துவதை பின்பற்ற வேண்டும். ஓஹோ, மகிழ்ச்சியாக, சரி, சந்தோஷம், நீங்களாவது பதில் தந்தீர்களே, மகிழ்ச்சி. கரு ரகுபதி ஐயாவில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று இந்த மனைவி அமைந்தது மாஸ்டர் கணேஷ் கொடுத்த வரம், அவர்கள் மனைவி தான் என்று நினைக்கிறேன், சரிதானே ஐயா? ஆமாம், ஆர்த்தி காபியை ஆர்த்தி கொடுக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா, குடித்து மகிழுங்கள். ராமபுரம் மனுஷி அவர்கள் பாடல் ஒழித்த பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் பாடல், மிகவும் அருமை என்று கைத்தட்டி பாராட்டினார்கள், நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அற்புதமான பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் பாடல் அருமை, கே ஜெயசுதாசின் குரலில் இனிமை, பாடல் தேர்வு சிறப்பு, வானொலியையும் நினைவுபடுத்தி விட்டார்கள், அருமை சிறப்பு, விஜய் அன்னைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அனிடஞ்சோ அவர்கள் இணைந்துள்ளார்கள், நானும் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று, வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள், தேங்க்யூ, பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள், நன்றி. ராமபுரம் மனுஷி அவர்கள் இப்பாடலை விரும்பி கேட்ட சபரிநாயர் சொந்தங்கள் அனைவருக்கும், அனைவருக்கும்தான் மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று நினைக்கிறேன், இருக்கட்டும். விஜய் அரசுமார் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கிய இயக்குநருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்று கே ஜெயசுதாஸ் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், பாட்டுன்னா இப்படி இருக்கணும், இப்படி பாடணும் என்று பதிவிட்டுள்ளார்கள், சிறப்பு. ராமபுரம் மனுஷி அவர்கள் அழகான அருமையான பாடல் வசனத்துடன் ஒழிக்கி விட்டதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்களும் சூப்பர், நன்றி என்று கைத்தட்டி பாராட்டுள்ளார்கள், நன்றியுடன். ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அனிடஞ்சோ ஐயா அவர்கள் இன்று வளம் வந்த பாடல்கள் அனைத்துமே சிறப்பான பாடல்கள், அனைவருக்கும் எங்களின் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அனிடஞ்சோ தங்கை விதிராக்குட்டி சொலைச்சேரி அவர்களும் வாழ்த்துகிறார்கள், வாழ்த்திய உள்ளங்களுக்கு நெஞ்சாத நன்றிகள் வணங்குகிறோம். பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயாவர்கள் ஈசனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சிறப்பு. பரசுராமன் ஐயாவே ஒரு பரசுராமை கண்முன் கொண்டு வந்துள்ளார் என்று நினைக்கிறேன், சிவனை அழகாக வணங்குகிறேன், வணங்குகிறேன் ஐயா, உங்களுக்கும் நன்றிகள். ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் ஒழித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள் உங்களை மாதிரி எல்லாருக்கும் இருக்குமா ஐயா? என்னது ஐயா, நீங்கள் மிகப்பெரிய ஓஹோ மனைவி, எனக்கு பயம் வந்துவிட்டது ஐயா, இப்படிலாம் மொட்டமொட்டையாக சொல்லக்கூடாது ஐயா, கொஞ்சம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, உங்களை மாதிரி எல்லாருக்கும் இருக்குமா ஐயா என்ற உடனே பயம் வந்து விட்டது. நீங்கள் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணி அவர்கள் உங்களுக்கு அமைந்து விட்டது, எல்லோருக்கும் அந்த மாதிரி அமையுமா? நிச்சயமாக ஐயா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. ராமபுரம் மனுஷி அவர்கள் மாஸ்டர் கணேஷுக்கு இந்த தகவல் தெரிந்தால் ரகுபதி மண்டையை பொழந்து விடுவார், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பக்கத்தில் வைத்து கொண்டே கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள், அமைதியாகத்தான் இருக்கிறார், எனக்கும் தெரியும், பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். சொல்லிச்சர் விஜய் அரசுமார் அவர்கள் என்னை மட்டும் வாறு வாறு என்று வாருங்க என்று பதிவிட்டுள்ளார்கள் தனி பக்கத்தில், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், ஏதோ தெரிந்ததை சொல்கிறேன் அவள்தான் என்பதை தெரிந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது. ஆம், ஒழித்த பாடல் அருமையான ஒரு பாடல் வளம் வந்து சென்றது மன்மதிலேண்டி படத்திலிருந்து. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சபரி உணவு வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11:10. இந்த நிமிடத்தில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஹரிதாஸ் என்ற திரைப்படத்திலிருந்து, கரூர் மாவடியான் கோயில் பகிர்ந்து ரகுபதி ஐயாவின் விருப்பத்தில் ஹரிதாஸ் என்ற திரைப்படத்திலிருந்து ரகுபதி ஐயா அவர்களுக்காகவும், தங்கப்பொண்ணு மனோஜ்குமார் காவ்யா இவர்கள் விருப்பத்திற்காகவும் மன்மத லீலை என்ற பாடல். ஐயா என்ன பாடல் ஐயா, இது பழைய படம் என்று நினைக்கிறேன். மன்மத லீலை வென்றார் உண்டோ, அதுதானே ஐயா,
அருமை ஐயா, உங்கள் பாடல் தேர்வு வித்தியாசமாக இருக்கும் ஐயா. இதில் ஒரு ஐயா, இது ஒரு வசனம் மாதிரி ஒன்று வரும் எனக்கு, நீங்கள் தனிப்பக்கத்தில் வாருங்கள் சொல்கிறேன். மன்மத லீலை அம்மயக்குது ஆலை அப்படி என்று ஒரு வசனம் சொல்வார்கள், இன்னும் இருக்கிறது, வேண்டுபவர்கள் தனிப்பக்கத்தில் வாருங்கள் என்பதை தெரிந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு இது பாடல்

மிக இனிமையான பழமையான அட்டகாசமான ஒரு பாடல் வளம் வந்தது. அரிதாஸ் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளி சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கரூர் மாவட்டம் கோயில் பகுதியிலிருந்து தங்கப்பண்ணு காவியா மனோஜ்குமார் ரகுபதி ஐயா அவர்கள் விருப்பத்திற்காகவும் இந்த பாடல் பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சந்தங்களும் சொல்லச்சேரி விஜயாஸ்குமார் அவர்கள் தங்க பொண்ணு அல்ல தங்க பதுமை, ஐயையோ தங்க பதுமை அல்ல தங்க பொண்ணு என்று இருந்தால் பரவாயில்லை, தங்க பொண்ணு அல்ல தங்க பதுமை என்று பதிவிட்டுள்ளார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள் பாளையத்து பொண்ணு எப்போ வருவாங்க ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயம் வருவார்கள் ஐயா, எப்பொழுது என்று எனக்கு சரியாக தெரியவில்லை, நிச்சயம் வருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சோழச்சேரி விஜயாஸ்குமார் அவர்கள் லேட்டாகும் வர, பாளையத்து பொண்ணு வர லேட் ஆகுமாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், பார்த்துக்கொள்ளுங்கள் ஐயா. அறிவழகன் ஐயா அவர்கள் அப்படியா சரி நான் போய் புடவை மடித்து விட்டு வந்து விடுகிறேன், வெயிலில் காய்கிறது ஐயா, எனக்கும் காய்கிறது, நிகழ்ச்சி முடித்து விட்டு தான் எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதுவா இல்லை சேலை ஆகியிருக்கிறதா என்று தெரியவில்லை, மன்னியுங்கள் ஐயா எது என்று சரியாக தெரியவில்லை, எனக்கு வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கிறது, அந்த சேலையைத்தான் மடித்து வைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லச்சேரி விஜயாஸ்குமார் அவர்கள் தியாகராஜ பாகவதர் பாடல் அருமை நன்றி என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் தியாகராஜ பாகவதரை நினைவுபடுத்தி விட்டார்கள், அருமையான பாடல், பாடல் தேர்வு செய்தது யார் தெரியவில்லை என்று கேட்கிறார்கள். கரூர் மாவடியான் கோயில் பகிர்ந்து ரகுபதி தங்கப்பண்ணு காவியா மனோஜ்குமார் அவர்களின் தேர்வில் தான் அந்த பாடல் ஒளிச்சென்றது. தியாகராஜ பாகவதரை நினைவுபடுத்தியவர் அவர். ராமபுரம் மனுஷா அவர்கள் எம் கே தியாகராஜ பாகவதர் பாடலை கேட்டு வருடங்கள் ஆகிவிட்டது, நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, என் அப்பாவுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று பாராட்டினார்கள். சிறப்பு. அனிடன் ஜோ அவர்கள் தேனிலும் இனிய பாடல். ஆம், தேனிலும் இனிய பாடல், தேன் உண்டு கொண்டே இருந்தால் திகட்டிவிடும், ஆனால் இந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் திகட்டாது, அதனால் தேனிலும் இனிய பாடல் என்று சிறப்பான ஒரு பதிவு பதிவிட்டார் அனிடன் ஜோ அவர்கள். சிறப்பு நன்றி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் பாடல் மிக அருமை என்று பாராட்டினார்கள். சிறப்பு. கரு ரகுபதி ஐயாவர்கள் இந்த படம் மூன்று தீபாவளி கண்ட படம். ஆமாம் ஐயா, அரிதாஸ் மூன்று தீபாவளி கண்ட திரைப்படம், அப்படி என்றால் சுமார் 1000 நாட்கள் ஓடியிருக்கிறது. ஆஹா, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி என்று சொல்வார்கள், அபூர்வ சிகாமணி என்று, இது 1000 நாட்களை கொண்ட திரைப்படம் அரிதாஸ். சிறப்பு ஐயா, அந்த நாய் இன்னும் இந்த படத்தில் இல்லையா? அரிதாஸ் வேறு வா, சரிங்க ஐயா விட்டுடுவோம். ராமபுரம் அனுஷார்கள் பாபநாசம் இசையில் இப்படம் வெளியான வருடம் 1944. ஆஹா, சுதந்திரத்துக்கு முன்பே பாடல் வெளிவந்து விட்டு இருக்கிறது போல் இருக்கிறதே, அரிதாஸ் வந்துதான் சுதந்திரம் வாங்கி தந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் எனது தாய் மாமாவுக்கு மிகவும் பிடித்த பாடல், எம் கே தியாகராஜ பாகவதரையும் பிடிக்கும். ஆஹா, சிறப்பு. சிபிஆர் பாடல் தேர்வா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆமாம், அவருடைய பாடல் தான். அறிவழகன் ஐயா அவர்கள் தரியில் இருக்கும் சேலை தான் ஐயா மடிக்கணும், சரிங்க ஐயா, நான் இங்கு துவைத்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள், அதைத்தான் மடிப்பேன், அதுக்கு தான் கேட்டேன் ஐயா. விஜயஸ்குமார் அவர்கள் ஓ, அவருடைய தாய் மாமா இவர்களுக்கு அப்பா, அப்படி எப்படி அப்படி, சரி சரி இருக்கட்டும் பரவாயில்லை. பாடலை தேர்வு செய்து கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, நீங்கள் கேட்ட இந்நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பாடல், காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன் மோகன சுந்தரி சாந்தி இவர்கள் விருப்பத்திற்காக. சின்ன வீடா வரட்டுமா? ஐயையோ இல்லை இல்லை, சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து சிட்டுக்குருவி வெட்கப்படுது. ஐயா பாடலை கேட்டும் வெட்கப்படுவார் என்று நினைக்கிறேன். இதோ

ஒழித்து ஓய்ந்து சென்ற அந்த அட்டகாசமான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல், காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம், பரசுராமன், தனலட்சுமி, மோகன சுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒழிச்சென்றது. பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள் என் விருப்ப பாடலை ஒளிபரப்பு பண்ண அன்பான நண்பர் அறிவிப்பாளருக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். ஐயா போன் வந்துச்சு, ஐயா எனக்கு ஒன்று வாங்கி வைங்க ஐயா, நானும் வந்து வாங்கிக் கொள்கிறேன். ராமபுரம் அனுஷா அவர்கள், சின்ன வீடு இப்படத்தில் வெள்ளமானோ உள்ள மச்சான், அந்த பாடலும் அருமையாக இருக்கும். பாக்யராஜ் நடித்த படம், பாக்யராஜ் நினைவு கொண்டு வந்ததற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். சிறப்பு அறிவகன் ஐயாவர்கள், சிட்டுக்குருவி வெட்கப்படுதோ இல்லையோ நம்ம ஐயாவுக்குத்தான் ரொம்ப வெட்கம். நிச்சயமாக பரசுரம் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே வெட்கத்துடன் தான் ஐயா இருப்பார்கள். நல்ல தங்கமான மனிதர் அவர். சொலைச்சர் விஜயகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். ராவ் அனுஷா அவர்கள் கிளம்பிவிட்டார்கள், எங்கே என்று தெரியவில்லை. மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு, இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதய ராக முயற்சி வளம் வர இருக்கிறது. இன்று இதய ராக முயற்சியை தொகுத்து அனுப்பியவர் கோவை சேரன் மாநகர் புவனேஸ்வரி அவர்களின் விருப்பத்தில் தான் பாடல் வளம் வர இருக்கிறது. வழங்குபவர் ராமபுரம் அனுஷா அவர்கள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதய ராகம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் பாடலை கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்று பாராட்டினார்கள். அருமை, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். மனதை வருடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்று பாராட்டினார்கள். நன்றி. அறிவகன் ஐயார்கள், அங்கம் முழுதும் தங்க புதையல், ஆஹா என்ன ஒரு அருமையான ஒரு வரியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். சிறப்பு மகிழ்ச்சி. மற்றும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள். பாவம் மனிதன், இறைவன் சின்ன வீடு வைத்திருந்தால் அது சிவன் என்று கையெழுத்து வணங்குகிறோம். இறைவன் சின்ன வீடு வைத்திருந்தால் அது சிவன் என்று கையெழுத்து வணங்குகிறோம். முருகன் 2 மனைவியோடு இருக்கிறான், வள்ளி தெய்வானை என்று போற்றுகின்றோம். பாமர மக்கள் சின்ன வீடு என்று தெரிந்தாலே வீட்டில் பூகம்பம் தான் வருகிறது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இறைவன் ஆரம்பித்த லீலை, பாமரன் அதை பின்பற்றினால் தவறு என்கிறார்கள் மனிதகுலம். இதை எங்கு சொல்லி முட்டிக்கொள்வது இதை எங்கு சொல்லி முட்டிக்கொள்வது பாவம் மனிதகுலம் என்னத்தை சொல்ல என்று கோகிலா பழனிச்சாமி ஐயா அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். ஐயா, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் 2 அல்ல, உங்கள் விருப்பம் ஐயா, யாரும் ஒன்றும் குறை சொல்ல மாட்டார்கள். என்ஜாய் என்று மகிழ்ச்சியாக இருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக குங்குமப்பொட்டு என்ற இந்த பாடல், குங்குமப்பொட்டு என்ற இந்த படத்திலிருந்து மச்சாங்கிட்ட மாட்டிக்கு மச்சாங்கிட்ட மைனா குஞ்சு ஐயையோ என்ற இந்த பாடல் இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயாரின் விருப்பத்தில் குங்குமப்பொட்டு திரைப்படத்திலிருந்து இதோ கேட்டு மகிழ்வோம்.

ஒலித்து ஓய்ந்து சென்ற அந்த அருமையான ஒரு உற்சாகமான துள்ளலான பாடல் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயாவின் விருப்பத்திற்காக ஒலித்து சென்றது. குங்கும பொட்டு என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயாவில் குங்கும பொட்டு படப்பாடல் அருமை, அழகான தொழில் இசை பாடல் அருமை, பாடல் கேட்கவே ஆனந்தம், அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நமது செய்திகளை குளிரச் செய்த நமது வெற்றி அன்று அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. சிறப்பான பாடல், அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் புலமை பித்தன், அழகான இசை கங்கை அமரன், அழகான பாடலை அழகாக பாடி சென்றவர்கள் எஸ்பி சைலஜா குழுவினர் என்று தகவல். சிறப்பு ஐயா. இந்த படம் ஜனவரி மாதம் 14/1980 இயக்குனர் ஆர் ரஞ்சித்குமார் இயக்கி நடித்த படம். நடிகர்கள் ரஞ்சித்குமார், ஜீவிதா ராஜசேகர், சரிதா நடித்து வெளிவந்த படம். இந்த படம் மதுரை அருகே திருமங்கலம் பானு தியேட்டரில் 50 நாட்கள் மேல் ஓட்டி வெற்றி கண்ட படம். இந்த படத்தை அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக கண்டுகளித்துள்ளார்கள். தியேட்டர் உரிமையாளர் பிரகாஷ் தகவல். ஆஹா, அவரே தகவல் கொடுத்து விட்டார். பாடலை கேட்டு பதிவு போட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்குமே மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். சிறப்பையா, உங்கள் பதிவிற்கு நெஞ்சாத நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். இனிமையான இசை தந்தர்கள் உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். அருமையான பாடல் என்றும் நன்றி நன்றி. கரு ரகுபதி ஐயார்கள் இசைத்தரம் அருமை, ஆஹா பேஷ் பேஷ் என்று பாராட்டினார்கள். நன்றி ஐயா. போதும் போதும் போதும் எதற்கு என்று தெரியவில்லை ஐயா. அதுக்கு ஐயா மச்சாங்கிட்டே வேண்டாம், இருக்கட்டும். அழகர் ஐயாவர்கள் இந்த பாடல் இசைத்தட்டில்தான் இப்போ ஒலித்து கொண்டிருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடல்களை தேர்வு சிறப்பு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் இசைத்தரம் அருமை, மிக மிக அருமை என்றும் பாராட்டினார்கள். பாடலை கேட்டிருந்த ஆத்துணை நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக் ஷா ஆகியோர் விருப்பத்திற்காக ராசுக்குட்டி என்ற திரைப்படத்திலிருந்து பாளையத்து பொண்ணுண்ணா என்ற இந்த பாடல் கேட்டு மகிழ்வோம். நேர் சொந்தங்களே,

0: எங்க பொண்ணுங்க ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, சொத்து இருக்க மரட்டு சொத்துங்க.
1: அது மட்டும் இல்லீங்க, விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க.
0: அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊருக்காரு யாரோ ஒருத்தர் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்தி டாவ அடிச்சிட்டாருங்க.
1: அப்புறம்
2: என்னன்னா, நிறுத்துங்கய்யா, நீங்க ஏன் வள வளன்னு ராமாயணம் படிச்சுட்டு இருக்கீங்க? அது யாருன்னு அது வாயாலே சொல்லட்டுமே. ஏமா, நீ யாரு, எந்த ஊரு, என்ன சமாச்சாரம் சொல்லுமா? அட சொல்லமா.

0: வீட்டுக்காரர் பேரை சொல்லலாங்களா?
1: அத சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அட சும்மா சொல்லுமா.
0: வீட்டுக்காரர் பேரை சொன்னே, ராசு குட்டி ராசு குட்டி, அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி.

அழகாக ஒளிச்சு சென்ற அந்த பாடல் ராசுக்குட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தங்கள், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தென்மொழி முருகன் அவர்கள் பாளையத்து பொண்ணு நான் சின்னையா பாடல் அருமை, சித்ரா குரலில் இனிமை, பாடல் தேர்வு அருமை என்று அறிவழகன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். சிறப்பான ஒரு பாடல் என்றும். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா நான் இல்லை ஐயா, பாளையத்து பொண்ணு நானு சின்னையா, நீங்கள் இல்லையா சின்னையா, சின்னையா யார் ஐயா, நீங்களே சொல்லுங்கள் ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், சூப்பர் சாங், சிறப்பு மிக சிறப்பு என்று பாராட்டினார்கள். நன்றி. சொலைச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், வேறு லெவல் பாடல் என்று பாராட்டினார்கள். நிச்சயம் எந்த திசை போயிருக்கியோ தெரியவில்லை என்று ஒரு அழகான வரி வந்தது. இப்போது எந்த திசையில் இருக்கிறாரோ தெரியவில்லை. அநேகமாக முதல் மனைவியுடன் இணைந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அவர் குசும்பு அங்கு சென்றாலும் செல்லாது, தங்காது. ஆமாம், முதல் மனைவியுடன் இணைந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அங்கும் ஆட்டம் பாட்டமாக இருப்பார், அதனால் கவலை தேவையில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், பாளையத்து பொண்ணு அது இதுவா ஐயா என்று கைத்தட்டி பாராட்டினார்கள். மற்றும் பாளையத்து பொண்ணு நான் சின்ன ஐயா என்று அழகான நம் ரதி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாரு, சிவகாசி ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். ரகுபதி ஐயா அவர்கள், ஏனோ தெரியவில்லை, விழிப்புதுங்க பார்த்து கொண்டு இருக்கிறார். சின்னையா நான் இல்லை என்றார், நமக்கேன் வம்பு இருப்பதே போதும் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், பிரவீனா கூட சேர்ந்து இருப்பார், ஆஹா எனக்கு பேர் தெரியவில்லை, நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் சிறப்பு. ஐயா இப்பொழுதுதான் சேரவில்லை என்று சொன்னேன், சேர்ந்து விட்டீர்களே ஐயா, எப்படி ஐயா இதெல்லாம், சந்தோஷமாக இருங்கள் ஐயா, மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். ஈரோடு மாவட்டம் தொட்டபாளையம் கோயிலில் பழனிச்சாமி ஐயா அவர்கள் ஒரு பதிவு, சென்ற பாடலுக்கு போதும் போதும் என்று சொன்னேனே அதற்கு என்று நினைக்கிறேன். பாருங்கள், ஐயா எத்தனை பணம்

இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. ஈரோடு மாவட்டம் தொட்டாமலையம் கோயிலில் பழனிச்சாமி ஐயா விருப்பத்திற்காக ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பயிரின் பக்கத்திலிருந்து பழனிச்சாமி ஐயா அவர்கள். ஆயிரம் ஆயிரம் நடிகைகள் நடனம் ஆடினாலும், ஆயிரம் ஆயிரம் நடிகைகள் நடனம் ஆடினாலும் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்டம் எவராலும் அசைக்க முடியாது என்று கேட்டாலும் இன்று கேட்டாலும் சேவிகளில் தேனூரும் பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல பல என்று நன்றி தெரிவித்துள்ளார். நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா. சிறப்பான ஒரு பாடல் உங்கள் பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், என் பாடல் வந்துவிட்டதா? வந்துவிட்டது ஐயா. பாளையத்து பொண்ணு வந்து சென்று விட்டார்கள், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வருவார்கள். கேட்டு மகிழ்கள் ஐயா. நீங்கள் கேட்கவில்லையா? பரவாயில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள், பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல், கருணை உனது கோயில், கலைகள் உனது தீபம், சிறப்பான பாடல். ஜே அம்மாவுக்கு, அடே அம்மாவுக்கே ஜே போட்டிருக்கிறார்கள். பாடியது பாடல் கேட்க அருமையாக உள்ளது. பாடல் தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ள நன்றிகளும் மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டினார்கள். ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள், சிறப்பு மிக சிறப்பு என்றும் பாராட்டினார்கள். பாடலை கேட்ட ரசித்து வாய்த்த இணைஞர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அருள் வடிவே பரம்பொருள் வடிவே என்ற இந்த பாடலை தாருங்கள் என்று அனிடஞ்சோ அவர்கள் விருப்பத்திற்காகவும், தங்கை விதுரா குட்டி இவர்களுக்காகவும், எங்களுடன் செல்வம் செல்வி அவர்களுக்காகவும், மேலும் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்திற்காகவும் அழகான ஒரு பாடல். இதோ பாடலை கேட்ட நெஞ்சத்திற்கு வாழ்த்துக்கள். ஆம், படமும் வாழ்த்துக்கள்.

0: எங்க பொண்ணுங்க ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, சொத்து இருக்கு, மரட்டு சொத்துங்க.
1: அது மட்டும் இல்லீங்க, விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க.
0: அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊருக்காரு யாரோ ஒருத்தர் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்தி டாவ அடிச்சிட்டாருங்க.
1: அப்புறம்
2: என்னன்னா, நிறுத்துங்கய்யா, நீங்க ஏன் வள வளன்னு ராமாயணம் படிச்சுட்டு இருக்கீங்க? அது யாருன்னு அது வாயாலே சொல்லட்டுமே. ஏமா, நீ யாரு, எந்த ஊரு, என்ன சமாச்சாரம் சொல்லுமா? அட சொல்லமா.

0: ஐயோ, வீட்டுக்காரர் பேரை சொல்லலாங்களா?
1: அத சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அட சும்மா சொல்லுமா.
0: வீட்டுக்காரர் பேரை சொன்னே, ராசு குட்டி ராசு குட்டி, அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி.

அழகாக இரண்டு பாடல்கள் ஒலித்து சென்றது. சென்ற பாடலுக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை, மன்னிக்கவும் நேர் சொந்தங்களே, ஒரு வேலையின் காரணமாக இந்த பாடலும் ஒலித்து சென்றது. ராசுக்குட்டி திரைப்படத்திலிருந்து அறிவழகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காகவும், அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா ஐயர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சென்ற பாடலுக்கு வாழ்த்துக்கள், படத்திலிருந்து ஒலித்த பாடலுக்கு விரும்பிய நேர் சொந்தம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அனிடன் ஜோ, தங்கை விதுராக்குட்டி, செல்வம் செல்வி, கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் வாழ்த்துக்களுடன் ஒலித்து சென்றது. பயிரின் பக்கத்தில் இணைந்து அனிடன் ஜோ அவர்கள் விரும்பிய பாடலை எங்களுக்காக வழங்கிய தமிழ்மிகு கீதநேசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. பாடலை கேட்டு வாழ்த்திய அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள், மற்ற மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு பாடல் வாழ்த்துக்கள் திரைப்படத்திலிருந்து ஒலித்து சென்றது. சொல்லச்சிரு விஜயகுமார் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்று அதற்கு முன்பு ஒழித்த பாடலுக்கும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருள் வடிவே பரம்பொருள் வடிவே ஆனந்தமே அருளே பொருளே புகழே, கே ஜெயசேஷன் மென்மையான குரலில் பாடல் இனிமை அருமை பாடல் தேர்வு சிறப்பு என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி. அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், கே ஜெயசு அவர்களை கண்முன் கொண்டு வந்து பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டினார்கள். சென்ற பாடலுக்கு அறிவழகன் ஐயா அவர்களும் சென்ற பாடலுக்கு மனதிற்கு அமைதி தரும் பாடல் சிறப்பு சூப்பர் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிவன் அருள் பெற்று சிறப்புடன் வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்று அனைவரையும் வாழ்த்துகிறார்கள். சென்ற பாடலுக்கு வாழ்த்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் நெஞ்சாத நன்றிகள். இப்பொழுது ஒழித்த பாடலுக்கு பாளையத்து பொண்ணு நான் சென்னையா என்று பாடல் ஒழித்தமைக்கு கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் கரமட பொண்ணு நான்

சின்னையா என்று பதிவிட்டார்கள். காரமடைக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று தெரியவில்லை. அனிரஞ்சோ அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். ரகுபதி ஐயா அவர்கள் சின்னையாவுக்கு ஏற்ற பெரிய பொண்ணு வந்துள்ளது சிறப்பு. அரியழகன் ஐயா அவர்கள் அதுதான் அந்த பாளையத்து பொண்ணா, இது பாளையத்து பொண்ணு இல்லை ஐயா, பாளையத்து பொண்ணு இல்லை. ரெட்டையர்பேட் தீபகுமார் அவர்கள் ஒழித்த பாடல் கிரேட் என்று பாராட்டினார்கள். சூப்பர் சிறப்பு மகிழ்ச்சி என்றும் நன்றி. அரியவன் ஐயா அவர்கள் பாளையத்து பொண்ணை எங்களுக்காக மீண்டும் அழைத்து வந்ததற்கு மகிழ்ச்சி, நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். சிறப்பு நன்றி ஐயா. கரு ரகுபதி ஐயா அவர்கள் சித்ராவை கண்முன் கொண்டு வந்து பாடலுக்கு ஏற்றார்போல் நடன காட்சி சிறப்பு. ரகுபதி ஐயா அவர்களும் ரகுபதி ஐயா அவர்களும் இது யார் என்று தெரியவில்லை ஐயா, பார்த்து கொள்ளலாம். ஐயோ ஏன் ஐயா, நான் வரவில்லை இந்த விளையாட்டிற்கு, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் ஐயா என்று தெரிவித்து கொண்டு ஒளிந்த பாடலுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். உங்கள் அத்துணை எங்களுக்கும் நன்றி. ஏதும் பாடல் விடுபட்டுள்ளதா என்று தெரியவில்லை எனக்கு.

அனைத்து பாடலும் நிறைவடைந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஆம் நேயர் சொந்தங்களே, இதுவரை சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்டு வாழ்த்துக்குரிய அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகளுடன். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. இன்று இதய ராகம் நிகழ்ச்சி கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில் பாடல்கள் ஒலிக்க இருக்கிறது. வழங்குபவர் ராமபுரம் மனுஷ் அவர்கள். அந்த நிகழ்ச்சியையும் கேட்டு பதிவிட்டு வாழ்த்துங்கள் நேர் சொந்தங்களே. நன்றி நன்றி நன்றி.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இணைய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:01. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியர் கோவை சேரன்மாநகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் ஆனி ஜெயராம் அம்மா பாடிய ஒரு சில துள்ளல் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. ஒரு சில படங்களில் இருந்து இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வைர நெஞ்சம் இந்த படத்திலிருந்து இந்த நேரத்தில் வெயில் மண்டையை பொளந்து கொண்டிருக்கின்றது. இதோ இந்த பாடலை கேட்டு நீராடுவோம்.

அழகான ஒரு துள்ளலான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், விஜய் அரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நன்றி. அடுத்து மேச்சேரி, அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், முதல் பாடலே அட்டகாசம், நீராடும் நேரம் நல்ல நேரம்தான் சங்கீத நதிகளில் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. விஜய் அரசுகுமார் அவர்கள், இதய ராகம் நிகழ்ச்சி முதல் பாடல் மிக சிறப்பு என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள், பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். இளமை ஊஞ்சலாடுகிறது. இந்த படத்திலிருந்து நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன், இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் சனி நீராடு என்று சொன்னார்கள், அதனால் நானும் சனிக்கிழமை மட்டும்தான் நீராடுவேன், அதான் நல்ல நேரம் என்று ஒரு இதற்கு முன்பு நீராடும் நல்ல நேரம் ஒலித்ததல்லவா அந்த பாடலுக்கான ஒரு பதிவு. மீதி நேரம்லாம் குளிக்க மாட்டீங்களோ, சரி பரவாயில்லை, அன்றாவது குளிக்கின்றீர்களே நல்ல நேரம் பார்த்து, அதுவே பெருமைக்குரிய விஷயம், சிறப்பு. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வாணியின் துள்ளல் குரலில் அழகான கொஞ்சலான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. விஜய் அரசகுமார் அவர்கள் ஆஹா அருமையான பாடல், புவனேஸ்வரி மேம் தேர்வு அழகு செம சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கீதநேசன் ஐயா அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா, வாணி ஜெயராம் குரலில் பாடல் அருமை, பாடல் தேர்வு அருமை, அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் வாணி ஜெயராம் அம்மா பாடிய ஒரு சில பட பாடல்கள் துள்ளலான பாடல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய புவனேஸ்வரி அவருடன் சேர்ந்து ராஜேஷ் ராஜேஸ்வரி கும்பகோணம் மனோகரண்ணா நான் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாவரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:14. அடுத்த பாடலுக்கு செல்வோம். இந்த பாடலின் இடம்பெற்ற படம் என்ன, இதை கண்டுபிடியுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ இப்பொழுது ஒலிக்கும் பாடலின் படம் என்ன, இதை கண்டுபிடியுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ பாடல்.

சூப்பரான ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், தொடக்கத்தில் நீராட நல்ல நேரம் அந்த பாடல் ஒலித்ததல்லவா, அதற்கு தேர்மொழி அவர்கள் நீராடும் நல்ல நேரம் இந்த பாடல் அருமையான பாடல் நான் கேட்கவில்லையே என்ற ஒரு தகவலை தந்துள்ளார். இப்பொழுது ஒலித்த பாடலின் படம் என்ன என்று கேள்வி கேட்டிருந்தேன், யாரும் இதுவரை பதில் சொல்லவில்லை, நானே சொல்லிவிடுகிறேன். பனிமலர் இந்த படத்திலிருந்து இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசுகுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டி சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். பக்கத்து வீட்டு ரோஜா இந்த படத்திலிருந்து ஓ பிசியா ஓ செய்யுது. இதோ இந்த பாடல். இந்த படமும் பாடலும் எப்படி தான் கண்டுபிடித்தார் என்று தெரியவில்லை, புவனேஸ்வரி சகோதரிக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். பக்கத்து வீட்டு ரோஜா இந்த படத்திலிருந்து ஓ பிசியா ஓ செய்யுது.

அழகான ஒரு அருமையான ஒரு துள்ளலான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் விஜயார் சுகுமார் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று ஒரு பதிவு போட்டுள்ளார்கள். அவர்களுடைய பெயர் பதிவிட்டால் வாசிக்கலாம். விஜய் அவர்களே, எந்த நேயர் என்று தெரியவில்லை, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. அடுத்து நேற்று புதிதாக இணைந்துள்ள ஒரு நேயர், அவர் பெயர் எனக்கு சரியாக தெரியவில்லை, ஃபியுல்லா என்று பதிவில் வருகின்றது. எதையோ பார்த்து கொண்டிருக்கின்றார், எதுவும் பார்க்க வேண்டாம். இன்று இதய ராகம் நிகழ்ச்சி 3 மணியிலிருந்து 4 மணி வரை ஒலிக்க வரும் அந்த நிகழ்ச்சி தான் இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து சார், சாரி, திரும்ப எனக்கு சரியாக தெரியவில்லை, தமிழில் பதிவிடுங்கள் நேயர் சுந்தரே. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அழகாக தமிழில் பதிவிட்டால் வாசிப்பதற்கு நன்றாக இருக்கும் என்பதை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது புதிதாக வந்துள்ள நேயர் ஆங்கிலத்தில் பதிவிட்டுள்ளார், அது தமிழில் பதிவிடுங்கள் நேயரே. அடுத்த பாடலுக்கு செல்வோம். சவால் இந்த படத்திலிருந்து நாடினேன் நம்பினேன் காதலுக்கு நியாயம் இல்லை, என்னவோ தெரியவில்லையே. இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கோயில்பட்டி கவிதா என்பவர்தான் இந்த பதிவை போட்டுள்ளார்கள். ஒலித்த இதுக்கு முன்பு ஒலித்த பாடலுக்கும் நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு. இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கவிதா அவர்கள் கைகூப்பி வணங்கியுள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு. வாருங்கள் சகோதரி. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் அடடா ஆஹா என்று பின்பாட்டாக பாடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து ஆணிவேர் இந்த படத்தில் இருந்து நான் தானே ஒரு புது கவிதை, இதோ இந்த பாடல்.

என்ன ஒரு அழகான பாடல். நான் தானே ஒரு புது கவிதை என்ற பாடல் புவனேஸ்வரி சகோதரி அவர்களுடைய விருப்பத்தில் இதே ராகம் நிகழ்ச்சியில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கவிதா அவர்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியுள்ளார்கள். கவலை வேண்டாம் சகோதரி, உங்களுக்கு நான் லைன்க்கு தருகிறேன். நீங்கள் அதில் கலந்து கொண்டு நம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு உரையாடலாம். அடுத்து ஒலித்த பாடலுக்கு விஜய் அரசகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா என்ன அழகு இந்த பாடல் தேர்வு, சூப்பர் வாணி ஜெயராம் அவர்கள் குரலிலே சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். இயக்குனர் அவர்கள் கீதநேசன் அவர்கள், இந்த மாதத்தில் முளைத்தால் ஆணிவேர் சரியாக வேர் ஊன்றவில்லை என்றால் ஆடிவேர் என்று பாடலுக்கு ஒரு அழகான ஒரு பதிவு, சூப்பர் அருமையான பாடல் என்றும் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்டுள்ளார்கள். அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்து கொண்டு அடுத்து நான் போட்ட சவால் இந்த படத்திலிருந்து மயக்கமா கலக்கமா. இதோ யாருக்கும் மயக்கமும் வேண்டாம் கலக்கமும் வேண்டாம், கம்பீரமாக அழகான ஒரு துள்ளலான பாடல். இதோ வாணி ஜெயராம் குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே.

0: என்ன நேயர்களே, மயக்கமும் கலக்கமும் இல்லாத ஒரு கலக்கலான பாடல் வாணி ஜெயராம் குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், சிறப்பு மிக சிறப்பு, அற்புதம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. இதோ ஒரு சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ,
0: வாங்க. ஸோ நீங்க யாரு என்று அறிமுகப்படுத்திக்கங்க.
1: நான் கோவில்பட்டி மேம். என்னோட பேர் வந்து கவிதா.
0: வாங்க. நேற்றுதான் இணைஞ்சிங்க நம்ம நிகழ்ச்சியில. சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்டுட்டே வேலை பார்த்தேன் வீட்டுல.
0: நன்றி. சொல்லுங்க. இப்போ இதே ராக நிகழ்ச்சி ஒழித்து கொண்டிருக்கின்றது அல்லவா, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பரிமாறலாம்.
1: ஓகே மேம்.
0: பேசுங்க பேசுங்க, இந்த நிகழ்ச்சி பத்தி பேசுங்க.
1: நிகழ்ச்சி பத்தி என்ன, நான் வீட்டுல தனியாவே தான் இருப்பேன் வேலை பார்த்துட்டு. இந்த இப்ப இதுல நேற்று இணைஞ்சதுல இருந்து இன்னைக்கு அதுல உள்ள சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டேவும் நான் வாட்டிக்கு வேலை பார்த்தேன். எனக்கு ஒரு மன அமைதி கிடைச்சிச்சு.
0: எல்லாருமே சொல்றதுதான், நீங்களும் சொல்ற எல்லாருக்குமே தான்
1: ஒரு நல்ல மன அமைதி. அதாவது கூட யாரோடய நம்ம பேசிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம மைண்ட் வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைச்சது. இது மூலமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நீங்க கிடைச்சிருக்கீங்க.
0: கண்டிப்பா
1: கடவுளுக்கு நன்றி.
0: கண்டிப்பா, இது வந்து நம்ம ஒரு குடும்பத்தோட பயணிக்கிறோம், அவ்வளவுதான். சபரி என்ற ஒரு குடும்பத்துடன் பயணிக்கிறோம், அவ்வளவுதான் என்னுடைய கருத்து அது. நன்றி நன்றி மேம். நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணுறதுக்காக கற்றுக்குங்க, டைப் பண்ணுங்க, பாடலை கேளுங்க. இதே போல் உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த பாடலாக இருந்தாலும் சரி, குறைந்தது 12 அல்லது 13 பாடல்கள் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்புக்கு. உடனடியாக உங்களுக்கு அந்த உங்கள் ஆசையை நாங்கள் நிறைவேற்ற ரெடியாக இருக்கின்றோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றிம்மா. நன்றி, பாடலை கேளுங்க சரிங்களா.
1: நன்றி
0: நன்றி நன்றிம்மா. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியிலே நேற்று இரவு புதிதாக இணைந்துள்ள கோவில்பட்டி கவிதா மேம் அவர்கள் அழகாக உரையாடி சென்றார்கள் நம் வானொலி பற்றி, நம் நிகழ்ச்சியும் பற்றி. சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி அவர்களுக்கு. அடுத்து சந்திப்பு இந்த படத்திலிருந்து ராத்திரி நிலாவில் ரகசிய கனாவில். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக இன்று நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் வாணி ஜெயராம் பாடிய ஒரு ஒன்று என்று இல்லை, ஒரு சில பாடல்கள், துள்ளலான பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய புவனேஸ்வரி மற்றும் ராஜேஷ் ராஜேஸ்வரி, கும்பகோணம் மனோகரனா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ பாடலுக்கு செல்வோமா. சந்திப்பு இந்த படத்திலிருந்து ராத்திரி நிலாவில் ரகசிய கனாவில். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். ராத்திரி நீலாவில் ரகசிய கனாவில் என்று ரகசியமாக பாடி சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அழகான தொகுப்பு என்று இதயங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார்கள். நன்றி தேன்மொழி அவர்கள், என்னோட எண்ணங்கள் அப்படியே சகோதரி சொன்னார்கள், சகோதரிக்கு நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். தூத்துக்குடி கவிதா சகோதரி நேரலையில் பேசியதற்காக அந்த பதிவு நன்றி. அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், எப்போதோ கேட்ட பாடல், மீண்டும் கேட்கிறேன், சூப்பர், அருமை, நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கோவை காயத்ரி அவர்கள், இனிய துள்ளல் பாடல், அதிகம் கேட்டிராத பாடல் கூட, மயக்கம் இப்பொழுதுதான் தூக்கமும் தெளிந்ததா, மண்ட மேலே போடுகிறேன். ஏனென்றால் உங்களுடைய சகோதரி பாடல்தான் இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தூக்கம் எங்கிருந்து வரும்? உடம்பில் பயம் இல்லை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சிறப்பு சிறப்பு, சும்மா எப்போ உன்னை நான் கலாய்ப்பது, இந்த வார்த்தையை சொல்லி அவ்வளவுதான். நன்றி நன்றி காயத்ரி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், வாணி இனிமையான குரல், விளைந்த அழகு பாடல்களை பதிவு செய்த வாணி ஜெயராம், இனிமையான குரலில் விளைந்த அழகு பாடல்களை பதிவு செய்த புவனா சகோதரிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். அழகாக தொகுத்து வழங்கும் நமது அனுசியா சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். எனக்கு வேண்டாம் இந்த பாராட்டுகள் என்றால் நம் சகோதரிக்குத்தான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்து கொடுத்த பாட்டு தானே நான் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். இந்த பாடலாம் இப்படிலாம் இருக்கா என்று எனக்கு தெரியாது, ஆனால் இப்பொழுது தெரிந்து கொண்டோம் நாம் அனைவருமாக. சிறப்பு தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல், இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி, சிறப்பு என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு அடுத்து பகை பணம் பாசம். இந்த படத்திலிருந்து நேற்று மதுரையிலே காற்று அடிக்கையிலே, எங்கே காற்று அடிக்குது, இன்று வெயில்தான் அடித்து கொண்டிருக்கின்றது. இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். இயக்குனர் ஐயா அவர்கள், நேற்று மதுரையிலே காத்து அடிச்சதே பார்க்கவில்லையா என்று ஒரு பதிவு. நேற்று மழை பெய்தது போல இருக்கும், பாடலுக்கும் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அகிலாசீதர் அவர்கள், எங்கிருந்துதான் அரிதான பாடல்களை தேர்வு செய்து தொகுத்து தருகிறார்களோ, பாடலை முதல் முறையாக கேட்கிறேன் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. எப்படி சொல்வது, இவர்களை பாராட்டுவதற்கே வார்த்தைகளே இல்லை. ஏனென்றால் நம் சபரிமலை எல்லாருமே கிடைத்தது ஒரு பொக்கிஷம்தான், நேயர்கள் எல்லாருமே. அதைவிட இது இவர்கள் கிடைத்தது நமக்கு பொக்கிஷமோ பொக்கிஷம். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை தான் நாம் கடைசி வரை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாடல்கள் தான் நம் இதய ராகம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அழகாக பாடல்களை தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கும் சகோதரிக்கும் சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நன்றி. அடுத்து, அகிலஸ்ரீதர் போட்ட பதிவுக்கு சரியாக சொன்னீர்கள் என்று நம் இயக்குனர் சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. ரெட்டையார்பட்டி, சாரி காயத்ரி அவர்கள், நான் திரும்பி தூங்க செல்கிறேன். ஒரு பாட்டு கூட கேட்டதே இல்லை, ஆனாலும் பாடல் சூப்பராக உள்ளது. மண்டையை புலந்துருவேன். இப்போ நான் கிளம்பியின் நிகழ்ச்சி முடித்த உடனே நான் அங்கு வந்து விடுவேன். தூக்கம் எங்கேருந்து வரும், உடம்பில் பயம் இல்லையோ? பாடலை கேளுங்கள், இன்னும் ஒரு மூன்று பாடல் இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு, இதுவும் ஒரு நகைச்சுவையான ஒரு பதிவு தான் காயத்ரி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். சிறப்பு சகோதரி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். அடுத்த பாடலுக்கு செல்வோம். தேவியின் திருமணம். பாருங்களேன், படம் பெயர்தான் தேவியின் திருமணம், ஆனால் பாடல் பாருங்க, அம்மாடி கொஞ்ச நேரம் கொஞ்ச வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு பாடல் பாருங்க, எப்படிப்பட்ட படம், அந்த படத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாடல், அம்மாடி கொஞ்ச நேரம் கொஞ்ச வேண்டும். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். அம்மாடி கொஞ்ச நேரம் கொஞ்ச வேண்டும் என்று ஒலித்து சென்ற நேரம் 4 மணி, மாலை 4 மணி 4 நிமிடத்தில் இந்த பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், அருமையான அரிதான பாடல் தேர்வு செய்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், தேவியின் திருமணம் இந்த படத்திலிருந்து அம்மாடி என்னே இனிமையான இனிமை தேன் சொட்டும் பாடல்கள்தான் என்று பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு. சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், அனுசயா சகோதரி இவர்கள் தேர்வு செய்யும் அரிய பாடல்களை அழகாக திறம்பட தேடி பிடித்து நமக்கு தந்து மகிழ்ப்பதில் மிகவும் சிறப்பு. பாடல் மிகவும் அருமையாக உள்ளது வாணியம்மா குரலில். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ஐஸ் வைக்காதீங்க, பாட்டை கேளுங்க, தூங்காதீங்க. இங்கே ஐஸ் வைக்காத முன்னே இங்கே வேர்வையில் உருகி சென்று கொண்டிருக்கின்றேன். சிறப்பு. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் தம்பி. தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் இனிமே இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. பாடல் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் வாணி ஜெயராம் பாடிய ஒரு சில துள்ளலான படப்பாடல்கள் நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய புவனேஸ்வரி, ராஜேஷ் ராஜேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் புதிதாக இணைந்துள்ள தூத்துக்குடி கவிதா அவர்களும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் 4:06 கலந்துகிற சிங்கார குயிலே, லக்ஷ்மி படத்திலிருந்து பந்தயத்திலே கலந்துக்கிற சிங்கோடு இந்த பாடலை வாணி ஜெயராமம்மா குரலில் பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: அழகான ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள். தாளம் போட்டு ஆட வைக்கும் பாடல், பந்தயத்தில் கலந்த சிங்கார குயிலின் பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாங்க வாங்க.
1: நம்ம
0: நிகழ்ச்சியில் நேற்று புதிதாக இணைந்துள்ளார்கள் கோவில்பட்டி கவிதா என்பவர்கள், அவர்களுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா. அவர்களும் நம்ம நிகழ்ச்சி பற்றி ஒரு உரையாடி சென்றார்கள். நன்றி நன்றி சகோதரி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். நிறைவு பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி நன்றி புவனா. நன்றிமா, நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். மாந்தோப்பு கிளியே இந்த படத்திலிருந்து புள்ளிமான் போல துள்ளி துள்ளி ஓடும், இதோ வாணி ஜெயராம் குழுவினர் பாடிய பாடல். அழகாக துள்ளி துள்ளி ஆசையாக இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இதோ இந்த பாடல், மாந்தோப்பு கிளியே படத்திலும் புள்ளிமான் போல துள்ளி துள்ளி ஓடும் பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், சோலச்சேரி தேன்மொழி அவர்கள், வாணி ஜெயராம் கணீர் என் குரலில் அருமையான பாடலை தேர்வு செய்த சகோதரிக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அழகான பாடல், அரிதான பாடல்கள், அருமையாக தொகுத்து வழங்கிய அனுசுயா சகோதரி அக்காவுக்கும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. இயக்குனர் அவர்கள், அருமையான பாடல், ஆஹா அருமை இனிமை, நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல், பாடல் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, மனதை தொட்ட பாடல், பாடல் இனிது, நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. மலர்தூவி வாழ்த்தியும் வணக்கத்தை தெரிவித்துள்ளார் நம் விஜய அரசகுமார் அவர்கள். ஆரணி பிரகாஷ் அவர்கள், நன்றி சூப்பர் சாங் ஒலித்த பாடலுக்கு என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி தம்பி விஜய அரசகுமார் அவர்கள், மிக்க நன்றி, மிக்க நன்றி என்றும் தேன்மொழி சகோதரியும் விஜய அரசகுமார் அவர்களும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு. இதுவரை நம் சபரி வானொலியில் கோவை புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் இதயராகம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராமம்மா பாடிய ஒரு துள்ளலான படப்பாடல்கள், வைர நெஞ்சம், இளமை ஊஞ்சலாடுகிறது, பனிமலர், பக்கத்து வீட்டு ரோஜா, சவால், நான் போட்ட சவால், ஆணிவேர், சந்திப்பு, பகை, பணம், பாசம், தேவியின் திருமணம், ஒரு லக்ஷ்மி, மாந்தோப்பு கிளியே, இத்துறை படத்திலிருந்து ஒரு துள்ளலான அழகான அருமையான பாடல் வாணி ஜெயராம் குரலில் நம் இதயராகம் நிகழ்ச்சியில் சபரி வானொலியில் ஒலித்து சென்றது. பாடலை நாம் அனைவரும் கேட்டு ரசித்தோம். இதுவரை நம் சபரி வானொலியில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி, வணக்கம்.